ஆனந்த பாரவசிய தந்த நாள், அனந்த வரதாயிக்கு சுஜல பிரதாயிக்கு வந்தனாலு அபிவந்தனாலு. சர்வ ஜெகத் ரக்ஷகுடிக்கு சர்வஜித் உகாதி ரூபுணக்கு அனந்த கிராமீண பாலபாலிகல சங்கீத சங்கீர்த்தனல சுமவந்தனாலு. அந்தரி ஹிருதயால ஆனந்த சாயிக்கு ஆதர்ச மார்க்கான நடிப்பிஞ்சு சாயிக்கு வந்தனாலு அபிவந்தனாலு ஆனந்த பாரவசிய தந்தனாலு.